பக்கடி திக்க திக்கடி திக்கடி திக்கடி திக்கா திக்கடி திக்க திக்கடி திக்கடி திக்கடி திக்கடி திக்கடி திக்கீரோ திக்கீரோ திக்கீரோ திக்கீரோ திக்கீரோ திக்கீரோ.

மாமா, காஞ்சிப்பூனு பூமி எல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறவங்க எல்லாம் அவங்க கவலைய தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க. ஆனா தெய்வமே கலங்கி நின்னா அந்த தெய்வத்துக்கு யாரால ஆறுதல் சொல்ல முடியும்?

0: என் காதல் கேம்பெயின் கேட்டது
1: மாப்பிள்ள அப்படிதான் கேட்கும் கரெக்டா கேட்கும்.

0: அது காதல் கல்யாணம் தானே?
1: Of course, it was a love marriage.
0: நீங்க அம்மாவை பார்த்தது எப்போது? ஞாபகம் உண்டா இப்போது?

0: உண்டா?
1: நான் தாயிடம் கூட பார்த்ததில்லை அந்த பாசம், அவள் நினைவுகளே என் சுவாசம்.
0: அன்புள்ள அப்பா,
1: என்னப்பா
0: உங்கள் காதல் கதையை கேட்டால்
1: அப்பா அப்பா நாற்றிகளப்பா.
0: அப்பா அம்மா உங்களை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்களா?

0: பட் அவள் உறங்கி மட்டும் நான் பார்த்ததில்லை.
1: இஸ் இட் அம்மா உறங்கி நீங்க பார்த்ததே இல்லையா?

அண்ணே அண்ணே சிப்பாய் அண்ணே, நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சண்ணே.

0: நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சண்ணே.
1: அண்ணே அண்ணே சிப்பாய் அண்ணே நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சண்ணே.
0: அத சொன்னா வெக்க கேடு.